கேட்ட பாடலை பாடியவர்கள் கேஜே ஏஸ்தாஸ், பி சுசீலா. பாடல் இடம்பெற்ற படம் பெண் ஜென்மம். அடுத்து சரணமையப்பா படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் ராஜி பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்ட் 100.1 MHz பண்பலையில் தொடர்வது தேனிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சி. தொடக்கமாக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்.

நேரம் 6:35. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனிசை நிகழ்ச்சியில் அடுத்து கே.பி. சுந்தராம்பாள் பாடியுள்ள பாடல்

0: தேனீசை கேட்டீர்கள். சில நொடிகளில் மாநில செய்திகள் தொடரும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதென தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. மாநிலத்தில் 19 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி பெங்களூரு அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சியமைக்க அழைக்க முடியாதென தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். இது தொடர்பாக ஊடக நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், தாவேக்க தலைவர் திரு விஜய் முதலமைச்சராக பதவியேற்பதை தாம் எந்த வகையிலும் தடுக்கவில்லை என்று கூறியுள்ளார். பெரும்பான்மை இல்லாத கட்சியை எப்படி ஆட்சியமைக்க அழைக்க முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். பெரும்பான்மைக்கு தேவையான உறுப்பினர்களின் எண்ணிக்கையுடன் உரிமை கூறினால் தாம் உடனடியாக ஆட்சியமைக்க அழைப்பு விடுப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் அவர் விளக்கமளித்தார். பெரும்பான்மை இல்லாதது திரு விஜய்க்கு மட்டும் பிரச்சினை அல்ல எனவும், ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் அது பிரச்சினையை உருவாக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். போதுமான உறுப்பினர்களின் ஆதரவு இல்லாமல் சிறுபான்மை அரசு அமைப்பது குதிரை பலத்திற்கு வழிவகுக்கும் எனவும், அதை அனுமதிக்க முடியாதென்றும் அவர் தெரிவித்தார். பெரும்பான்மை பலத்துடன் எந்த கட்சி ஆட்சியமைக்க உரிமை கூறினாலும் அதை ஏற்க தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அஇஅதிமுக திமுக ஆகிய கட்சிகள் இணைந்து 118 உறுப்பினர்களின் பட்டியலை வழங்கினால் அதையும் ஏற்க தயாராக இருப்பதாக அவர் கூறினார். போதுமான எண்ணிக்கை மட்டுமே ஆட்சியமைக்க முக்கியமானது என்று அவர் தெரிவித்தார். யாரும் ஆட்சியமைக்க முடியாமல் இதே நிலை அடுத்த சில நாட்களுக்கு நீடித்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்தார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. திமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் சென்னையில் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் நேற்று நடைபெற்றது. இதில் மற்றொரு தேர்தலுக்கு தமிழகம் உடனடியாக தயாராக இல்லை என்றும், மாநிலத்தில் நிலையான ஆட்சி அமைய வேண்டும் என்பதே திமுகவின் முதன்மையான நோக்கம் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இத்தகைய சூழலில் முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் கட்சித் தலைவருக்கு வழங்கப்படுவதாக இக்கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு டி கே எஸ் இளங்கோவன், அஇஅதிமுகவிற்கு ஆதரவளிப்பது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று கூறினார். கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் எடுக்கும் முடிவுக்கு கட்சி முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள அஇஅதிமுக உறுப்பினர்களுடன் புதுச்சேரியில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி யூனியன் பிரதேச அஇஅதிமுக செயலாளர் திரு அன்பழகன், தமிழக

அரசியல் சூழல் குறித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உரிய முடிவை மேற்கொள்வார் என்றும் எதிர்பாராத திருப்பங்கள் நிகழ வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவித்தார். இதனிடையே தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளன. தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. காலை 9:30 மணிக்கு தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. tnresults.nic.in, dge.tn.gov.in உள்ளிட்ட இணையதள முகவரிகளில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுகின்றது. தேர்வர்கள் இந்த இணையதளங்களில் தங்களது பதிவு எண் மற்றும் பிறந்த தேதியை பதிவு செய்து தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். மாணவர்கள் தங்களது உறுதிமொழி படிவத்தில் குறிப்பிட்டுள்ள கைபேசி எண்ணிற்கும் குறுஞ்செய்தி வாயிலாக தேர்வு

0: பதிவு எண் மற்றும் பிறந்த தேதியை பதிவு செய்து தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். மாணவர்கள் தங்களது உறுதிமொழி படிவத்தில் குறிப்பிட்டுள்ள கைபேசி எண்ணுக்கும் குறுஞ்செய்தி வாயிலாக தேர்வு முடிவுகள் அனுப்பப்பட உள்ளன. வாட்ஸ்அப் செயலியில் 7845252525 என்ற எண் மூலமாகவும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏதேனும் ஐயம் இருப்பின் தேர்வர்கள் 14417 என்ற உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர்கள் மற்றும் பெற்றோர் 14416 14417 என்ற உதவி எண்கள் மூலமாக வழிகாட்டுதல்களை பெறலாம் என்றும் அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவில் தெப்ப வெள்ளோட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். கமலாலய திருக்குளத்தில் தெப்பத் திருவிழா இன்று முதல் 3 நாட்கள் நடைபெறவுள்ளதாகவும் இதற்கென விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சைவ சமயத்தின் தலைமை பீடமாக வணங்கப்படும் திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவிலின் தெப்பத் திருவிழா 3 தினங்கள் நடைபெற உள்ளது. இதற்காக கோவிலின் எதிரில் உள்ள கமலாலயம் தெப்பக்குளத்தில் பிரம்மாண்டமான 50 அடி நீளம், 50 அடி அகலம் என 2500 சதுர அடி பரப்பளவில் தெப்பம் அமைக்கப்பட்டுள்ளது. 432 பேரல்களில் காற்று நிரப்பி 2 அடுக்குகளாக கட்டப்பட்டு அதன் மீது தெப்பம் அமைக்கப்பட்டுள்ளது. 18 அடி உயரத்தில் உள்ள இந்த தெப்பத்தில் மின் விளக்கு அலங்காரமும் செய்யப்பட்டுள்ளது. 500 பேர்கள் அமரும் வகையில் தெப்பம் கட்டப்பட்டுள்ளது. 7 மணிக்கு துவங்கி 3 தினங்கள் தெப்பத் திருவிழா நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி உள்ளிட்ட 19 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் பதிவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் அம்மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ வாட்டிகனில் போப்பாண்டவரை சந்தித்து பேச்சு நடத்தினார். இத்தாலியில் நடைபெறும் சர்வதேச கலை கண்காட்சியில் இந்திய அரங்கத்தை மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் திறந்து வைத்தார். திருவனந்தபுரத்தில் 2 நாட்கள் நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் வேலைவாய்ப்பு பணிக்குழு கூட்டம் நேற்று நிறைவடைந்தது. 7 அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் மூலம் 101 கனிமச் சுரங்கங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டு சாதனை எட்டப்பட்டுள்ளதாக மத்திய சுரங்க அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேம்படுத்தப்பட்ட பயணிகள் முன்பதிவு நடைமுறைகளை ஆகஸ்ட் மாதத்திலிருந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வருவது தொடர்பாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தலைமையில் புதுதில்லியில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கேரள மாநிலம் கழக்கோட்டாவில் நடைபெற்ற அகில இந்திய சைனிக் பள்ளி முதல்வர்கள் மாநாட்டில் பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் பங்கேற்றார். சென்னையில் 21 புறநகர் ரயில் நிலையங்களில் மின்சார வாகனங்களுக்கான பேட்டரி மாற்று மையங்கள் மற்றும் சார்ஜிங் மையங்கள் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் தெரிவித்துள்ளது. இந்திய தர நிர்ணய அமைப்பின் அதிகாரிகள் குழுவினர் சென்னை சவுக்கார்பேட்டை பகுதியில் மேற்கொண்ட சோதனையில் 3 கடைகளில் தரமற்ற பொம்மைகள் கண்டறியப்பட்டு அவை பறிமுதல் செய்யப்பட்டன. 108 திருத்தலங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் புஷ்பவல்லி தாயார் சமேத ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோயில் சித்திரை மாத பிரம்மோற்சவத்தில் 7ஆம் நாள் தேர் உற்சவம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 9 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மழை குறுக்கிட்டதால் போட்டி 19 ஓவராக குறைக்கப்பட்டது. முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 19 ஓவர் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. டக்வொர்த் லூயிஸ் முறைப்படி வெற்றி இலக்கு 213 நிர்ணயிக்கப்பட்டது. இதையடுத்து பின்னர் விளையாடிய பெங்களூரு அணி 19 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி அணி ஒடிஷா

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேரம் 7:01. எஃப்எம் கோல்டு இனி உங்களுக்காக வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. ஏழு 25 திரை இசை, 7:30 ஆஜ் சவேரே, 8:30 திரைகானம், 9 அரங்கிசை, மாம்பலம் எஸ் சிவகுமார் அவர்களின் நாகஸ்வர இசை, சின்னராஜகுப்பம் ஆர் எஸ் மகாலிங்கம் அவர்கள் தவில், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைகானம், 11:30 மல்லைபூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் டாக்டர் கே சுனில்குமார் அவர்களின் உரை கேட்கலாம். நண்பகல் 12:00 திரைகானம், 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர், தெப்பெருமான் அல்லூர் என் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு, நெய்வேலி பி லலிதா அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், 2:30 திரைகானம், 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா ஆகியன டெல்லி அஞ்சல். இன்று மாலை 5:00 அரங்கிசையில் டி சசிதர் அவர்களின் புல்லாங்குழல் இசை, சேர்த்தலை ஆர் சிவகுமார் அவர்கள் வயலின், வி எஸ் ராகவன் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை, 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம், ரெட் ஃபார் கரேஜ் ரெட் ஃபார் கேர், உலக செஞ்சுலுவை தின சிற்றுரை வழங்குபவர் கேத்ரின் ஜோபி, டிரைவ் சேஃப் அரைவ் சேஃப், ஐக்கிய நாடுகளின் உலகளாவிய சாலை பாதுகாப்பு வாரம் குறித்த சிற்றுரை வழங்குபவர் சகீனா தாகேர், நிறைவாக கோகலே வாய்ஸ் ஆஃப் ரீஃபார்ம், கோபாலகிருஷ்ண கோகலே பிறந்த தின சிற்றுரை வழங்குபவர் எம் காவ்யா. 7:50 8:10 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கரண்ட் அஃபேர்ஸ், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரைகானம். எஃப்எம் கோல்டின் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். எமது அனைத்து நிலைய நிகழ்ச்சிகளையும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு மகிழலாம். உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு
0: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டில்

0: ఖాతాలు దీన్ని ప్రసారం చేస్తున్నాయని స్పష్టం చేసింది. ఐపీఎల్ క్రికెట్లో నిన్న రాత్రి లక్నోలోని ఏకానా స్టేడియంలో వర్షం కారణంగా కుదించిన మ్యాచ్లో రాయల్ ఛాలెంజర్స్ బెంగళూరుపై లక్నో సూపర్ జైంట్స్ జట్టు డక్వర్త్ లూయిస్ పద్ధతిలో 9 పరుగుల తేడాతో విజయం సాధించింది. ఈరోజు ఢిల్లీలోని అరుణ్ జైట్లీ స్టేడియంలో రాత్రి 7:30 జరిగే మ్యాచ్లో ఢిల్లీ క్యాపిటల్స్ కోల్కతా నైట్ రైడర్స్తో తలపడుతుంది. విశేషాలు మరొకసారి. పశ్చిమ బెంగాల్లో ఈరోజు బీజేపీ శాసనసభ్యులు శాసనసభ పక్ష నాయకుడిని ఎన్నుకుంటారు. మన దేశంలో ఆహార ధాన్యాల నిల్వలు బఫర్ స్థాయికి 3 రెట్లు పెరిగాయని ప్రభుత్వం తెలియజేసింది. ఆకాశవాణి ఈరోజు 90వ వ్యవస్థాపక దినోత్సవం జరుపుకుంటోంది. ఐపీఎల్ క్రికెట్లో నిన్న లక్నో సూపర్ జైంట్స్ రాయల్ ఛాలెంజర్స్ బెంగళూరును 9 పరుగుల తేడాతో ఓడించింది. ఆకాశవాణి వార్తలు ఇంతటితో సమాప్తం.
1: செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்ப துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. ஆசிய ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்திய மகளிர் அணி 12 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. இனி விரிவான செய்திகள். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையில் புனரமைக்கப்பட்ட சோம்நாத் ஆலயத்தின் 75 ஆண்டுகள் நிறைவை குறிக்கும் வகையில் வரும் 11ஆம் தேதி சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் பங்கேற்பு இருப்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சோம்நாத் ஆலயம் கலாச்சாரம் மற்றும் நாகரீகம் சார்ந்த செய்தியை நமக்கு வழங்குவதாக அவர் கூறியுள்ளார். பல தாக்குதல்கள் மற்றும் பேரிடர்களுக்கு பின்னரும் இந்த ஆலயம் வலிமையுடன் மீண்டும் எழுந்து நிற்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்தார் வல்லபாய் பட்டேலின் முயற்சிகளால் இந்த ஆலயம் 1947ஆம் ஆண்டு மீண்டும் புனரமைக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சோம்நாத், அயோத்தி, உஜ்ஜைன், காசி என நாட்டின் பல்வேறு ஆன்மீக தலங்களை பாரம்பரியம் மாறாமல் நவீன முறையில் இந்த அரசு புதுப்பித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பாரம்பரியத்துடன் இணைந்த வளர்ச்சியை முக்கிய கொள்கையாக கொண்டு கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆன்மீக தலங்களுக்கான சுற்றுலாவை அதிகரிப்பதன் மூலம் உள்ளூர் பொருளாதாரம் மேம்படுவதுடன் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வை வலுப்படுத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார். சோம்நாத் ஆலயம் பக்தியுடன் உத்வேகத்தை வழங்கி நாகரீக சிறப்புகளை பாதுகாத்து வருவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தேவையான கையிருப்பை விட இது 3 மடங்கு அதிகம் என்று குறிப்பிட்டுள்ளார். கோதுமை மற்றும் அரிசி கையிருப்பு அதிக அளவில் இருப்பதாகவும் தடையற்ற பொது விநியோகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். உணவு தானியங்கள் உற்பத்தி அதிகரித்திருப்பதுடன் சிறந்த கொள்முதல் நடைமுறைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் நாட்டின் உணவு பாதுகாப்பு கட்டமைப்பு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலன் மற்றும் அவர்களது சிறந்த எதிர்காலம் ஆகியவற்றில் மத்திய அரசு அதிக அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாகவும் திரு பிரல்ஹாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்ப துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். பிரான்ஸ் விண்வெளித்துறை அமைச்சர் திரு பிலிப் பாப்டிஸ்டுடன் நேற்று அவர் காணொலி மூலம் பேச்சு நடத்தினார். அப்போது அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் விண்வெளித்துறையில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இஸ்ரோவும் பிரான்ஸ் விண்வெளி அமைப்பான CNESம் இணைந்து பல்வேறு விண்வெளி திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்தியாவில் விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறை கடந்த சில ஆண்டுகளில் விரைவான வளர்ச்சியை எட்டி வருவதாக அவர் குறிப்பிட்டார். தற்போது இத்துறையில் 400க்கும் மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்கள் செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் விண்வெளி பொருளாதாரம் வரும் ஆண்டுகளில் மேலும் உயரும் என்றும்

0: வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த சூழலில் இத்துறையில் இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பது இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்றும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசுகள் அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. மேற்குவங்கத்தில் பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா தலைமையில் இன்று கொல்கத்தாவில் நடைபெறவுள்ளது. இதில் பிஜேபியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவர் தேர்வு செய்யப்பட உள்ளார். இந்நிலையில் அம்மாநில சட்டப்பேரவையை கலைத்து ஆளுநர் திரு ஆர் என் ரவி உத்தரவிட்டுள்ளார். புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழா நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிஜேபியின் மூத்த தலைவர்கள் மற்றும் பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அஸ்ஸாமில் பிஜேபி அரசு 3வது முறையாக வரும் 12ஆம் தேதி பதவியேற்க உள்ளதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு திலீப் சைக்கியா கூறியுள்ளார். குவஹாட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கனபாரா கால்நடை மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் பதவியேற்பு விழா நடைபெறும் என்று தெரிவித்தார். இந்த பதவியேற்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்பார்கள் என அவர் குறிப்பிட்டார். இதற்கு முன்பாக வரும் ஞாயிற்றுக்கிழமை பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெறும் என்று அவர் கூறினார். இதில் மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி ஆகியோர் மத்திய பார்வையாளர்களாக கலந்து கொள்வார்கள் என்றும் திரு திலீப் சைக்கியா தெரிவித்தார். கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி புதிய ஆட்சி அமைக்கும் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கட்சியின் மேலிட பார்வையாளர்கள் பங்கேற்ற கூட்டம் திருவனந்தபுரத்தில் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் திரு அஜய் மகான், புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கருத்துகள் பெறப்பட்டுள்ளதாகவும், தில்லியில் கட்சி மேலிடத்திடம் இவை தெரிவிக்கப்பட்டு புதிய முதலமைச்சர் குறித்து விரைவில் உரிய முடிவு எடுக்கப்படும் என்றும் கூறினார். பீகாரில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள அமைச்சர்களுக்கான இலாக்கா பொறுப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நேற்று விரிவுபடுத்தப்பட்ட நிலையில் திரு நிஷாந்த் குமாருக்கு சுகாதாரத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு விஜயகுமார் சின்ஹாவுக்கு வேளாண் துறையும், திரு ராம் திருபால் யாதவுக்கு கூட்டுறவுத்துறையும், திரு நிதிஷ் மிஸ்ராவுக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. திரு திலீப்குமார் ஜெய்ஸ்வால் வருவாய்த்துறையை கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உள்துறை, பொது நிர்வாகம் ஆகிய துறைகளை கவனிப்பார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆந்திராவில் உள்கட்டமைப்பு வசதிகள் விரைந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். அமராவதியில் நேற்று நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர்கள் மாநாட்டில் பேசிய அவர், மாநிலத்தில் 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 64 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். 64,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 600 ரயில்வே திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அப்போது அவர் குறிப்பிட்டார். உள்ளூர் அளவில் விரைவான வளர்ச்சியை உறுதி செய்ய மாநிலத்தில் உள்ளாட்சித் தேர்தல்கள் விரைவில் நடத்தப்படும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் கடந்த 2.5 ஆண்டுகளில் முதலமைச்சரின் மகளிருக்கான திருமண உதவி திட்டத்தின் கீழ் 1,70,000 திருமணங்கள் நடைபெற்றுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். போபாலில் நேற்று நடைபெற்ற கூட்டு திருமண நிகழ்வில் காணொலி மூலம் பங்கேற்று பேசிய அவர், இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 1,000 கோடி ரூபாய் மதிப்பில் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். விளையாட்டு வீரர்களின் நலன்களில் அதிக அக்கறையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதுதில்லியில் தேசிய விளையாட்டு கூட்டமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்ற மாநாட்டில் நேற்று பேசிய அவர், விளையாட்டுத்துறையை மேலும் வலுப்படுத்த மத்திய மாநில அரசுகள், விளையாட்டு கூட்டமைப்புகள் மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கிடையே வலுவான ஒருங்கிணைப்பு தேவை என்று கூறினார். பல்வேறு போட்டிகளுக்கு வீரர்களை தேர்வு செய்ய வெளிப்படையான மற்றும் நியாயமான நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை அரசு உறுதி செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். வரும் காலங்களில் சர்வதேச போட்டிகளை அதிக அளவில் நடத்த இந்தியா தயாராகி வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். ஆசிய ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியின்

0: ஏழு வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்திய மகளிர் அணி 12 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ராக்கி, குஷி, மம்தா, லக்ஷ்மி, நவ்யா உள்ளிட்ட வீராங்கனைகள் அரையிறுதிக்கு முன்னேறி பதக்கங்களை உறுதி செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக் காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்பத் துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. ஆசிய ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்திய மகளிர் அணி 12 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி 100.1 MHz சென்னை வானொலியின் FM கோல்ட். நேரம் 7:25:10. இனிய திரையிசை பாடல் ஒன்று, உல்லாச பறவைகள் படத்திற்காக எஸ் ஜானகி.

0: எஃப்எம் கோல்டில் திரைப்பட பாடல்கள் மீண்டும் காலை 8:30 திரைகானமாய் தொடர்வது ஆட்ஸ் வேரே செய்தி தொகுப்பு. டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: சமாச்சார் சேவா பிரபாக் பிரஸ்துத் கர்த்தா ஹை காரியக்ரம் ஆஜ் சவேரே.

0: Anna Stadium. And with that, we end the morning news. Have a nice day.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் 8:30.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: 9 மணி வரை ரசிப்போம் திரைகானம்.

0: சேனா சுயம் கட்படை
1: பாரதிய சேனா.
2: எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தின் நிறைவு பாடலை கேட்பதற்கு முன் நாளிடுகளில் இன்று சென்னை ரயில்வே கோட்டம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மின்சார ஸ்கூட்டர்களுக்கான பேட்டரிகளை மாற்றி சார்ஜ் செய்யப்பட்ட பேட்டரிகளை பெறுவதற்கான வசதி தனியார் பங்களிப்போடு 21 ரயில் நிலையங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாம்பரம் கிழக்கு புறவழிச்சாலை திட்டத்தில் இரண்டாம் கட்ட பணியாக ராஜகீழ்ப்பாக்கம் ஏரியில் ராஜகீழ்ப்பாக்கம் சந்திப்பு முதல் அகரம் தென் சந்திப்பு வரை 1442 மீட்டர் தூரத்திற்கு 6 வழிப்பாதை கொண்ட இருவழி மேம்பாலம் அமைக்கும் பணி தொடங்கியுள்ளது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இரத்த நாள பாதிப்புகளுடன் சிகிச்சைக்கு வந்த 2 பெண்களுக்கு உயர் சிகிச்சை வழங்கி மறுவாழ்வு அளிக்கப்பட்டுள்ளது. தென்கொரியாவில் நடைபெறவுள்ள போல்வால்ட் போட்டியில் தெற்கு ரயில்வே அலுவலரான வீராங்கனை பரணிகா இந்தியா சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் 2026 ஆண்டிற்கான சர்வதேச சுற்றுச்சூழல் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. நாளேடுகளில் இன்று கேட்டீர்கள்.
3: நம் இதயங்களை இணைத்த குரல், நம் நினைவுகளை தாங்கிய அலை, இதுவரை 90 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இது ஒரு சாதனை மட்டுமல்ல, இது ஒரு உணர்வு, ஒரு பயணம், ஒரு வரலாறு. என்றும் உங்களுடன் ஆகாஷ்வாணி.
2: நிறைவாக ஒலிக்கிறது பெரிய மருது படத்திற்காக ஸ்வர்ணலதா பாடியுள்ள பாடல்.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் மாம்பலம் எஸ் சிவகுமார் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். சின்னராஜகுப்பம் ஆர் எஸ் மகாலிங்கம் அவர்கள் தவல். முதலில் சாரங்கா ராகத்தில் கணநாதனே பெரியசாமி தூரன் பாடல் ஆதிதாளம்.

நேரம் இப்போது 9:46:45. அரங்கிசை நிகழ்ச்சியில் மாம்பலம் எஸ் சிவகுமார் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சின்னராஜகுப்பம் ஆர் எஸ் மகாலிங்கம் அவர்கள் தவில். அடுத்து ஆனந்த நடமாடுவார், பூர்வி கல்யாணி ராகத்தில் அமைந்த நீலகண்ட சிவன் பாடல், ரூபக தாளம்.

நாளை அரங்கிசையில் டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வயலின், கும்பகோணம் கே. சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: 11 மணி வரை எஃப்எம் கோல்டில்

கழுவாத கைகள் படத்திற்காக பி ஜெயச்சந்திரனுடன் பாடிய எஸ் ஜானகி இனி எஸ் பி பாலசுப்ரமணியத்துடன் பாடியுள்ள பாடல் படம் மனிதனின் மறுபக்கம்.

மனோசித்ரா குரல்களில் ஒலித்தது தீர்த்தக்கரையினிலே படப்பாடல். நேரம் 10:49. இனிய பாடல்களுடன் இணைந்துள்ளோம். FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில்

0: தம்பிக்கு ஒரு பாட்டு படத்திற்காக ஒலித்தது பி ஜெயச்சந்திரன், ஸ்வர்ணலதா பாடியிருந்த பாடல்.
1: அப்போ ஒரு பெரிய ரேடியோ பெட்டி,
2: இப்போ ஒரு மொபைல் ஆப்,
1: அப்போ ஃபேமிலி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கேட்போம்,
2: இப்போ ஹெட்போன்ஸ்ல தனியா வைப் பண்றோம்.
1: ஆனா ஒரு விஷயம் மட்டும் சேஞ்ச் ஆகல, அது என்னன்னா இந்த 90 வருஷமா நம்ம ஆகாஷ்வாணி மேல இருந்த காதல். மார்னிங் அலாம்க்கு இதே ஸ்டேஷன் தான், பாட்காஸ்ட் கூட இதில் தான் கேட்குறேன். 90 இயர்ஸ் ஸ்ட்ராங் ஸ்டில் உங்கள் ஹார்ட் பீட்டில் ஒலிக்குது. ஸ்டே டியூன், ஸ்டே கிரேசி. திஸ் இஸ் யுவர் ஆகாஷ்வாணி.
0: எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் சுகமான ராகங்கள் தரும் நிறைவு பாடல் மனதில் உறுதி வேண்டும் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், சித்ரா குழுவினரோடு பாடியுள்ளது.

0: மேட்டுக்குடி படத்திற்காக ஒலித்தது கிருஷ்ணச்சந்தர் ஸ்வர்ணலதா குழுவினரோடு பாடியிருந்த பாடல். உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி
0: specialschoolnirvagam@gmail.com.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
2: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
0: நேரம் 11:26, 10 நொடி. எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தின் நிறைவாக ஒலிக்கிறது பூவே உனக்காக படத்திற்காக டி.எல். மகராஜன், உன்னிகிருஷ்ணன், சுஜாதா பாடியுள்ள பாடல்.

ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 MHz FM கோல்ட். நேரம் நண்பகல் 12 மணி. குரல் அமுதம்.

0: பகை குணம் உடையவர் நண்பரை போல நல்ல வார்த்தைகளை சொல்லி பழக முற்பட்டாலும் அவரின் போலித்தனம் விரைவில் வெளிப்பட்டுவிடும். குறள் எண் 826 அதிகாரம் கூடா நட்பு.
1: நட்டார் போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும்.
0: பகை குணம் உடையவர் நண்பரை போல நல்ல வார்த்தைகளை சொல்லி பழக முற்பட்டாலும் அவரின் போலித்தனம் விரைவில் வெளிப்பட்டுவிடும். குறள் எண் 826 அதிகாரம் கூடா நட்பு.
2: குறளமுதம் கேட்டோம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இந்த அறிவிப்பினை தொடர்ந்து திரை கானம். 12:50 மெல்லிசை, 1:10 இசை மலர். தெப்பெருமாநல்லூர் என் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு. நெய்வேலி பி லலிதா அவர்கள் வயலின். சேத்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகானம். 3:00 மதுரம் மதுரம் இ சமயம். 4:10 தேநீர் நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார். 4:30 பரிகிரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். 5:00 அரங்கிசையில் டி சசிதர் அவர்களின் புல்லாங்குழல் இசை. சேர்த்தலை ஆர் சிவகுமார் அவர்கள் வயலின். வி எஸ் ராகவன் அவர்கள் மிருதங்கம். 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 இளைய பாரதம். ரெட் ஃபார் கரேஜ், ரெட் ஃபார் கேர். உலக செஞ்சிலுவை தின சிற்றுரை வழங்குபவர் கேத்ரின் ஜோபி. டிரைவ் சேஃப், அரைவ் சேஃப். ஐக்கிய நாடுகளின் உலகளாவிய சாலை பாதுகாப்பு வாரம் குறித்து சிற்றுரை வழங்குபவர் சகீனா தாகேர். நிறைவாக கோகலே, வாய்ஸ் ஆஃப் ரீஃபார்ம். கோபாலகிருஷ்ண கோகலே பிறந்த தின சிற்றுரை வழங்குபவர் எம் காவ்யா. 8:10 திரைகானம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 கரண்ட் அஃபேர்ஸ். எஃப்எம் கோல்டில் இனி இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். எமது அனைத்து நிலைய நிகழ்ச்சிகளையும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் கேட்டு மகிழலாம்.

0: கருப்பு பணம் படத்திற்காக ஒலித்தது எல்ஆர் ஈஸ்வரி பாடியிருந்த பாடல். தொடர்வது டி எம் சவுந்தரராஜன் குரலில் பறக்கும் பாவை.
1: கால் கட்டு கை கட்டு இல்லாத பெண்களுக்கு

சோதனையாவும் பனி போல் நீங்கி விடும். மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கி விடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம்ப

0: 4 பேர் தேர்வெழுதினர். இதில் 753,694 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி சதவீதம் 95.2 ஆகும். இவ்வாண்டும் தேர்வெழுதிய மாணவியரில் 97% பேரும் மாணவர்களில் 93.19% தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்களை விட மாணவிகளின் தேர்ச்சி 3.81% கூடுதலாகும். கடந்த ஆண்டு பொதுத் தேர்வை விட இவ்வாண்டில் தேர்ச்சி சதவீதம் 0.17% கூடுதலாகும். அரசு பள்ளிகளில் 92.16% அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 96.14% தேர்ச்சி பெற்றுள்ளனர். தனியார் சுயநிதி பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் 98.72% வெற்றி பெற்றுள்ளனர். இவ்வாண்டு கணினி அறிவியல் பாடத்தில் அதிகபட்சமாக 6,945 பேர் 100% மதிப்பெண் பெற்றுள்ளனர். இரண்டாவதாக கணக்கு பதிவியலில் 1,946 பேர் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளனர். மாவட்ட வாரியாக ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 98.87% தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த வெற்றிக்காக உழைத்த மாணவ மாணவியர், ஆசிரியர்கள், பெற்றோர் ஆகியோருக்கு தமது வாழ்த்துகளையும் நன்றியையும் தெரிவிப்பதாக ஈரோடு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி மான்விழி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: ஈரோடு மாவட்டத்தில் கிளாஸ் 12 வந்து 22,478 ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆயிருந்தாங்க, போத் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் சேர்ந்து. அதில் 10,497 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாய்ஸும், 11,981 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேர்ள்ஸும் வந்து அப்பியர் ஆயிருந்தாங்க. அதில் 22,225 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டம் தான் 98.87% பெற்று முதலிடம் பெற்றிருக்கு. மாவட்ட கல்வி அலுவலர்கள், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து மாணவர்களுக்கு முழு ஈடுபாடோட நிறைய ட்ரெயின் பண்ணி டெஸ்ட் நிறைய வச்சு அவங்களுக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டும் எந்த சப்ஜெக்டை கான்சென்ட்ரேட் பண்ணணும், எந்த சப்ஜெக்ட் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எந்த சப்ஜெக்ட் வீக்காக இருக்காங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வைஸ் அனாலிசிஸ் வந்து HM உள்பட எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தோம். அது வைஸ் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி எல்லா மாணவர்களையும் சிறப்பாக தேர்ச்சி பெற விட்டுருக்காங்க. இந்த தருணத்தில் இதற்காக உழைத்த அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: இவ்வாண்டு தேர்வெழுதிய 250 சிறைவாசிகளில் 238 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் கடந்த மார்ச் மாதம் வரை 2,17,00,000 பேர் இணைந்துள்ளதாக ஓய்வூதிய ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது. அடல் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 8,96,00,000 பேர் சேர்ந்துள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2015 ஆண்டு மே மாதத்தில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் அமைப்புசாரா தொழிலாளர்கள் உட்பட சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் அமைந்துள்ளது. 18 வயதுக்குட்பட்ட வங்கி கணக்கோ அல்லது அஞ்சலக சேமிப்பு கணக்கோ வைத்திருப்பவர்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நட்பு நாடுகளின் வளர்ச்சி, உலகளாவிய திறன் மேம்பாடு, பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்பத்தில் புதிய முயற்சிகள் ஆகியவற்றில் இந்தியா முக்கிய பங்காற்றி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சூரினாம் சென்றுள்ள டாக்டர் ஜெய்சங்கர் பராமரெபோவில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து உரையாற்றிய அவர், நாட்டு நலனோடு ஒட்டுமொத்த உலகிற்காகவும் சிந்திக்கும் நாடுதான் நம்பிக்கை மிக்க நட்பு நாடு என்று குறிப்பிட்டார். சூரினாம் வளர்ச்சிப் பாதையில் முன்னோக்கிச் செல்ல இந்தியா ஆதரவு அளித்து வருவதாகவும் அவர் கூறினார். சூரினாம் வளர்ச்சியின் புதிய அத்தியாயத்தை தொடங்குவதற்கு இந்தியா துணை நிற்கும் என்று அவர் கூறினார். முன்னதாக சூரினாமின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மெர்வின் பொவுவாவை சந்தித்து அவர் பேசினார். உலக செஞ்சிலுவை சங்கத்தின் பல்வேறு அமைப்புகள் மனித சமுதாயத்திற்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு பாடுபட்டு வருவதாக தமிழ்நாடு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். உலக செஞ்சிலுவை சங்க தினத்தையொட்டி அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பேரிடர் மற்றும் போர் சூழல் காலங்களில் இடர்பாடுகளிலிருந்து மக்களை மீட்க மனித நேயத்தோடு இந்த அமைப்புகள் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். சமூகத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்ட இந்த அமைப்பை பாதுகாக்க இந்நாளில் உறுதியேற்போம் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கடந்து செல்லும் அமெரிக்க போர் கப்பல்கள் மீது

0: ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் கடுமையான பதிலடி தரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஹோர்முஸ் நீரிணை வழியாக அமெரிக்காவின் 3 போர் கப்பல்கள் பாதுகாப்பாக சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த போர் கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை அமெரிக்க படையினர் வானிலேயே முறியடித்ததாக அவர் கூறியுள்ளார். திரு டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ள மற்றொரு பதிவில், ஈரான் அணு ஆயுதங்கள் கொள்முதல் செய்வதை தடுக்கும் வகையில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய யூனியன் நாடுகள் தீவிரமாக கண்காணித்து வருவதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா ஒன்டர் லேயனுடன் மேற்காசிய சூழ்நிலை குறித்து தாம் பேசியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் வேறு எந்த நாட்டிடம் இருந்தும் அணு ஆயுதங்களை கொள்முதல் செய்வது முற்றிலும் தடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து தீவிர கண்காணிப்பும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த உரையாடலை ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலாவும் உறுதி செய்துள்ளார். அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதை அடுத்து அந்நாட்டின் ராணுவ தளவாடங்கள் மீது அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனிடையே ஈரான் எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரான் தாக்குதல் நடத்தியதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதத்திலிருந்து அமெரிக்கா ஈரான் இடையே சண்டை நிறுத்தம் அமலில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தோம்ப்ரே அமெரிக்காவின் ஜெய்டா டேனியல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் அயனா அக்லி எரின் கயட்டோனா இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தில்லி அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் தில்லி அணி ஒடிசா அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி 5:00 தொடங்குகிறது. தமிழகத்தின் நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டியில் கரூர் முதலிடத்தையும் சேலம் 2வது இடத்தையும் கோவை 3வது இடத்தையும் பிடித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக அனைத்து கட்சிகளும் தீவிர ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. தமிழகத்தில் இன்று வெளியான +2 தேர்வு முடிவுகளில் இவ்வாண்டும் மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நட்பு நாடுகளின் வளர்ச்சி மற்றும் உலகளாவிய திறன் மேம்பாட்டில் இந்தியா முக்கிய பங்காற்றுகிறது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கடந்து செல்லும் அமெரிக்க போர் கப்பல்கள் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் கடுமையான பதிலடி தரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்ப்ரே அமெரிக்காவின் ஜெய்டா டேனியல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி 100.1 MHz சென்னை வானொலியின் FM கோல்டு. நேரம் 12:50:25. மெல்லிசை ரசிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியின் முதலில் என் மனோகர் இயற்றிய பாடல் டி கே ஜெயராமன் இசையில் கே ஸ்வர்ணா குழுவினரோடு பாடியுள்ளது.

0: மெல்லிசை ரசித்தோம்.
1: ஹாய் கலை, எப்படி இருக்க?
2: நல்லா இருக்கேன் தமிழ். வா உள்ள வா. என்ன சாப்பிடுற?
1: இப்பதாண்டி சாப்பிட்டு வந்தேன். தண்ணி மட்டும் கொடு. பா என்னமா வெயில் அடிக்குது.
2: தண்ணி இருக்கட்டும். இந்தா தர்பூசணி பழம், இத சாப்பிடு.
1: சரி, வெயிலுக்கு இதுவும் நல்லதுதான் கொடு.
3: என்னடி இவ்ளோ இனிப்பா இருக்கு?
2: இது வாங்கல, வீட்லயே வளர்ந்தது தமிழ். சாப்பிட்டு சும்மா விதைய போட்டு விட்டோம், அது முளைச்சு இப்ப நல்லா வளர்ந்துருச்சு. அது மட்டும் இல்லடி, இப்பெல்லாம் நான் வீட்டு மாடியிலேயே காய்கறி செடிகளை வளர்க்கறேன். எங்க மாடியையே தோட்டமாக்கிட்டேன்.
3: அப்படியா? சூப்பர் கலை, கேக்கவே நல்லா இருக்கே.
2: ஆமா, நம்ம பிள்ளைகள் ஆரோக்கியமா வளரணும்ல, அதான் கீரைகள், காய்கள், பழங்கள் போன்ற எல்லா செடியையும் இயற்கை உரம் போட்டு வீட்லயே வளர்க்கறேன்.
3: ஆமா, இயற்கையான உணவு எடுத்துக்க இது நல்ல வழிமுறை தான். அப்ப இப்பவே நானும் எங்க வீட்டு மாடிய இயற்கை முறையில காய்கறி தோட்டமாக்க ஆரம்பிச்சிடுறேன்.
0: தொடர்வது ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்தி அறிக்கைகள், டெல்லி அஞ்சல்.

நேரம் 1:34. எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் இசை மலர் நிகழ்ச்சியில் தெப்பெருமாநல்லூர் என் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நெய்வேலி பி லலிதா அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியிலேனி அருணோதயம் வருமோ. கரகரப்பிரியா ராகத்தில் அமைந்த சுத்தானந்த பாரதி பாடல் ஆதிதாளம்.

கரகர பிரியா ராகத்தில் சுத்தானந்த பாரதி பாடல் நிறைவாக ஒலித்தது. எஃப்எம் கோல்டு வழங்கிய இசைமலர் நிகழ்ச்சியில் இதுவரை தெப்பெருமாநல்லூர் என் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்டோம். நெய்வேலி பி லலிதா அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: திரைக்காலத்தில் பார்த்தாலே பரவசம் படத்திலிருந்து ரெஹனா, கங்கா, ஃபெபி, ஃபெகி, பூர்ணிமா குரல்களில் அவள் கண்கள் சொல்லும் செய்தி மனதிற்குள் நுழைந்து பார்த்தவுடன் பரவசமாக்கியதோ பதில் பாடலில்.

0: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி
0: specialschoolnirvagam@gmail.com.
2: திரைக்கானத்தில் பார்த்தேன் ரசித்தேன் படத்திலிருந்து யுகேந்திரன் ரேஷ்மி குரல்களில் விழிகள் கொள்ளுமா, அதுவும் தவணை முறையில். பார்ப்போம், ரசிப்போம், பாடலை கேட்போம்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: திரைக்கானத்தில் நியூ படத்திலிருந்து ஹரிஹரன் ஹரிணி குரல்களில். அனலில் இட்டால் தங்கம் சிவக்கும், அவள் சிவக்கவோ அனல் தேவையில்லை அன்பு போதும். ஒலிக்கிறது பாடல் FM கோல்டில்.

0: நூல் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி என்றும் உங்கள் நலனில்.
1: திரைக்கோணத்தில் கண்ணெதிரே தோன்றினால் படத்திலிருந்து ஹரிணி குரலில் தோன்றினால் கண்ணெதிரே தந்தால் சம்மதம். வேறென்ன வேண்டும் பாடலொலிக்க?

திரைகாணத்தில் ஜோடி படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் டிம்மி குரல்களில் அழைப்பது அவள்தான் என்றாலும் தரப்போவது இவன் நெஞ்சே அல்லவா? கேட்போம் பதிலை திரைகாணத்தின் நிறைவு பாடலில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: தேனி நேரம் கேட்கலாம். துவக்கமாக அக்னி சாட்சி திரைப்படத்திற்காக பி. சுஷீலா வாலி பாடியுள்ள பாடல்.

நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி 100.1 எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் அரங்கிசை. டி சசிதர் அவர்களின் புல்லாங்குழிசை கேட்கலாம். ஷேர்தலை ஆர் சிவகுமார் அவர்கள் வயலின், வி எஸ் ராகவன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ராமா நீப்பை, தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் கேதாரம், ஆதிதாளம்.

நேரம் 5:26:30. அரங்கிசையில் டி சசிதர் அவர்களின் புல்லாங்குழிசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஷேர்தலை ஆர் சிவகுமார் அவர்கள் வயலின், வி எஸ் ராகவன் அவர்கள் மிருதங்கம். தொடர்வது ஸ்ரீ சுப்பிரமணியாய நமஸ்தே முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி, காம்போஜி ராகம், ரூபகதாளம்.

அரங்கிசையில் இதுவரை டி சசிதர் அவர்களின் புல்லாங்குழிசை கேட்டோம். ஷேர்தலை ஆர். சிவக்குமார் அவர்கள் வயலின், வி எஸ். ராகவன் அவர்கள் மிருதங்கம்.

ஐக்கிய நாடுகள் உலகளாவிய சாலை பாதுகாப்பு வாரம் குறித்து சிற்றுரை வழங்குபவர் சக்கினா தகர். கோகலே வாய்ஸ் ஆஃப் ரீஃபார்ம். கோபாலகிருஷ்ண கோகலே பிறந்த தின சிற்றுரை வழங்குபவர் எம் காவ்யா. 7:50 எட்டு பத்துக்கும் திரைகாணம், 8:25 திரைகாணம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 கரண்ட் அஃபேர்ஸ், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரைகாணம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் இனிவரும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நிகழ்ச்சி நிலை தொடர்ந்து திரை இசை. 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 இளைய பாரதம். ரெட் ஃபார் கரேஜ், ரெட் ஃபார் கேர். உலக செஞ்சிலுவை தின சிற்றுரை வழங்குபவர் கேத்ரின் ஜோபி. டிரைவர் சேஃப், அரைவ் சேஃப்.

நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில் 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம். பண்டிட் ஓம்கார்நாத் தாகூர் அவர்களின் பாட்டு. தொடர்ந்து வார்சிய சகோதரர்களின் பாட்டு. 4:10 பொங்கு மங்கலம். ரோஷா நகரம் கே மணவாளன் அவர்களின் நாகஸ்வர இசை. வடபழனி எஸ் வடிவேல் அவர்கள் தவில். 5:10 புலரும் பொழுது. 6:10 தேன் இசை. 7:25 திரை இசை. 7:30 ஆட்சவேரே. 8:30 திரைகாணம். 9:00 அரங்கிசை. டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு. ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வயலின். கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வதர்பன். 10:20 வேர்ல்டு நியூஸ். 10:30 சுகமான ராகங்கள். 11:10 திரைகாணம். 11:30 மல்லே பூத்தண்டா ரசக்குளிகளோ. 12:00 திரைகாணம். 12:50 மெல்லிசை. 1:10 மயூருத்வஜ உபாக்கியானம். இசைப்பெருரை நிகழ்த்தியுள்ளவர் திருவையாறு டி அன்னசுவாமி பாகவதர். 2:30 திரைகாணம்.

3 மணிக்கு கன்னட நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமோச்சார், 4:30 பரிக்கிரமா, 5 மணிக்கு அரங்கிசை. டாக்டர் சங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்களின் பாட்டு, டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். மாலை 6:05 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரையிசை. 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:10, 7:50, 8:40 திரைகாணம். 8:10 நல்லதொரு குடும்பம் நாடகம். எழுதியவர் பித்தன்னன் கஸ்தூரி அவர்கள். நடித்துள்ளவர்கள் ஆர் ரமேஷ், எஸ் கே ராதாகிருஷ்ணன், டாக்டர் விஜயலட்சுமி, முல்லை தனசேகர், ஜெயலலிதா, ஆர்த்தினி, உத்ரா ஆகியோர். அமைப்பு கலையன்பன், எஸ் அண்ணாமலை பாண்டியன். 8:40 திரைவானில், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 தேசிய இலக்கிய ஏடு இந்தியில், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 11:10 திரைகாணம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
1: திரைக்கானத்தில் சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்திலிருந்து சத்யபிரகாஷ் குரலில், நடந்ததும் நடந்து கொண்டிருப்பதும் நடப்பதும் வாழ்க்கை நம்மை அழைத்து கொண்டு செல்லும் பயணம்,

என்ன சொல்ல போகிறாய் படத்திலிருந்து மெர்வின் சாலமன் குரலில் அழைத்து செல்லும் வாழ்க்கையோடு மனம் தளராமல் பயணித்தால் சரியான பாதை நம் பயணத்தில் முடியும்.

புனித திரிபாடி. ஆதவ் முக்கிய வார்த்தாஹ. வரிஷ்டாஹ பாஜபா நேதா சுவேந்து அதிகாரி பாஜபா விதாயக தலசிய நேதா நிர்வாசிதாஹ. சஹ பஷ்சிம் பங்க பிரதேசிய பிரதமஹ பாஜபேதி தலசிய முக்கியமந்திரி பவிதும் சஜ்ஜஹ அஸ்தி. பிரதானமந்திரிணா நரேந்திர மோதினா சோமநாத மந்திரம் பாரதஸ்ய திருடதாயாஹ ஏகதாயாஹ சபியதாயாஹ ச பலஸ்ய காலாதீதம் பிரதீகத்வேன வர்ணிதம். DRDO तथा भारतीय वायुसेनया स्वदेशीयस्य तारा ग्लाइड शस्त्रस्य प्रथमोड्डयन परीक्षणं सफलतया पूरितम्. अपि च भारतस्य सिमरनजीत कौर इत्येषा सांघाई नगरे आर्चरी वर्ल्ड कप स्टेज 2 मध्ये महिलानां रिकर्व उपांत्य चक्रीय द्वंद्वे प्रविष्टवती. अथ वार्ताः विस्तरेण. பஷ்சிம் வங்க பிரதேசே பாஜபேதி தலசிய வரிஷ்டா நேதா சுவேந்து

0: நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
0: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
0: மின்னஞ்சல் முகவரி
1: specialschoolnirvagam@gmail.com. கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
0: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
0: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
0: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் OTT ஆப்பை.
0: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

0: நேரம் 7:45. தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தமிழகத்தில் தாவிக தலைவர் திரு விஜய் மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது புதிய அரசு அமைப்பதற்கு ஆதரவு தெரிவித்து இடதுசாரி கட்சிகள் அளித்த கடிதங்களையும் அவர் ஆளுநரிடம் வழங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற தாவேகாவுக்கு 5 உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸ் கட்சியும் தலா 2 உறுப்பினர்களை கொண்ட இடதுசாரி கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. புதிய அரசு அமைப்பதற்காக ஆளுநர் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு 2 உறுப்பினர்களை கொண்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இடதுசாரி கட்சிகளின் தலைவர்களை நேரில் சந்தித்த திரு விஜய் தமக்கு ஆதரவு அளித்ததற்காக நன்றி தெரிவித்தார். தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காக பிஜேபி அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை பிஜேபி மனப்பூர்வமாக ஏற்றுக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமார மதிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாக தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான எந்தவொரு முயற்சியிலும் பிஜேபி தன்னை இணைத்துக் கொள்ளாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தாவிகவுடன் காங்கிரஸ் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி வைத்துள்ளது ஏற்புடையதல்ல என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மணிசங்கர் ஐயர் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், காங்கிரஸ் கட்சியின் இந்த நடவடிக்கை கண்ணியமற்றது என்று குறை கூறியுள்ளாா்.

0: பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தாவைக தலைவர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடின உழைப்பிற்கு கிடைத்த அங்கீகாரம் இந்த வெற்றி என்று குறிப்பிட்டுள்ளார். உயர்கல்வி என்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்பிக்கையுடன் பயணிக்குமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த தேர்வில் வெற்றி பெற தவறியவர்கள் மனம் தளராமல் மீண்டும் முயற்சிக்குமாறும் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான அனைத்து புள்ளி விவரங்களையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இசிஐ நெட் கைபேசி செயலியில் இந்த விவரங்கள் இடம்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் இதற்கான பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். நில ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்படுவது பயனாளிகளுக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் உதவிடும் என்று அவர் கூறினார். இந்த திட்டத்தின் செயலாக்கத்தை தொடர்ந்து கண்காணிக்குமாறும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெறுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். கடந்த 2 நாட்களில் மட்டும் 57 லட்சம் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதேபோல் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கடந்த 2 நாட்களில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவின் ஷங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சிம்ரன்ஜித் கவுர் 6-0 என்ற புள்ளிக்கணக்கில் சீன தைப்பேயின் ஃபாங் யூ ஜூவை வென்றார். ஆடவர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சாஹில் ஜாதவ் 149-147 என்ற புள்ளிக்கணக்கில் ஆஸ்திரியாவின் நிக்கோ வீனரை வென்றார். உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி எகிப்தின் கீசாவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அபய் சிங், வீர் சோட்ராணி, வேலவன் செந்தில்குமார், ராமித் டாண்டன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனானை வென்றது. சீனாவின் ஜுஜூவில் நடைபெற்ற இப்போட்டியில் பிரீத்திகா பர்மன் 2 கோல் அடித்தார். அல்வா தேவி மற்றும் ஜோயா தலா 1 கோல் அடித்தனர். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி பாலி ஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-12 என்ற செட்கணக்கில் குவாத்தமாலாவின் நிக்தே சொத்தமயரை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவுகளில் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், துருவ் ராவத், சூரஜ் கோலா, அர்ஜுன் ரெட்டி, அச்சுதாதித்ய ராவ் இணைகளும், கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் ராவத், மணிஷா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. நெதர்லாந்தில் நடைபெற்ற குதிரையேற்ற போட்டியில் இந்தியாவின் நிஹாரிகா சின்ஹானியா தங்கப்பதக்கம் வென்றார். பேட்மிண்டன் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி மற்றும் உன்னதி ஹூடா முதல் 20 இடங்களுக்குள் இடம்பெற்றுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:50. தொடர்வது செய்தி கதம்பம்.
2: செய்தி கதம்பம்.
3: இன்றைய செய்தி கதம்பத்தில் ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படுவது குறித்து மருத்துவர் ஸ்னேகா மாரீஸ்வரி எமது செய்தியாளருக்கு அளித்த சிறப்பு பேட்டி, சேலம் அரசு பள்ளியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழா குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. கோடை வெப்பத்தின் தாக்கத்தால் ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படுவது குறித்து சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் மருத்துவர் ஸ்னேகா மாரீஸ்வரி எமது செய்தியாளரிடம் பேசினார். அவர் பேசுகையில்,
4: தமிழ்நாட்டில் கடந்த சில ஆண்டுகளாக கோடை கால வெப்பநிலை அதிகரித்து வருகிறது. அதிக வெப்பம் என்பது சாதாரண அசௌகரியம் மட்டுமல்ல, அது நமது உடல் நலத்திற்கு ஆபத்தான பாதுகாப்புகளை ஏற்படுத்தக்கூடும். சரியான முன்னெச்சரிக்கை எடுக்காமல் இருந்தால் உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படலாம். சிறுவர், முதியோர், கர்ப்பிணி பெண்கள், விவசாயிகள், கட்டிட தொழிலாளர்கள், போக்குவரத்து காவலர்கள், வெளியில் வேலை செய்பவர்கள் அடிக்கடி நிழலில் ஓய்வெடுக்க வேண்டும். விவசாயிகள் அதிகாலை அல்லது மாலை நேரங்களில் வேலை செய்வது நல்லது. மேலும் சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், இதய நோய், சிறுநீரக நோய் உள்ளவர்கள் அதிக கவனமாக இருக்க வேண்டும். மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை நேரடி வெயிலில் வெளியே செல்ல வேண்டாம். அவசியமாக வெளியே செல்ல வேண்டியிருந்தால் வெளிர் நிறமான பருத்தி ஆடைகள் அணியவும். குடை, தொப்பி, துண்டு அல்லது தலையை மூடும் துணி பயன்படுத்தவும்.

0: காலனியின்றி வெயிலில் நடக்க வேண்டாம். தாகம் இல்லாவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். வெளியே செல்லும் போது தண்ணீர் பாட்டில் எடுத்து செல்லுங்கள். மோர், எலுமிச்சை சாறு, இளநீர், கஞ்சி, ஓஆர்எஸ் போன்ற பானங்கள் உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவும். அதிக தேநீர், காஃபி, குளிர்பானங்கள் மற்றும் மது அருந்துவதை தவிர்க்க வேண்டும். இவை உடலில் நீரிழப்பை அதிகரிக்கும். கோடை விடுமுறையில் குழந்தைகள் மீது பெற்றோர் அதிக கவனம் செலுத்த வேண்டும். மேலும் செல்ல பிராணிகள் மற்றும் கால்நடைகளுக்கும் போதுமான தண்ணீர் மற்றும் நிழல் வசதி ஏற்படுத்த வேண்டும். இப்போது வெப்பத்தால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகளின் அறிகுறிகளை பார்ப்போம். அதிக வியர்வை, தலைசுற்றல், பலவீனம், தசை வலி, தசை பிடிப்பு, வாந்தி உணர்வு அல்லது மயக்கம் போன்றவை இருந்தால் உடனே அந்த நபரை குளிர்ச்சியான இடத்திற்கு மாற்ற வேண்டும். மெதுவாக தண்ணீர் அல்லது ஓஆர்எஸ் கொடுக்க வேண்டும். இறுக்கமான ஆடைகளை தளர்த்த வேண்டும். ஆனால் உடல் வெப்பநிலை மிகவும் அதிகரித்து குழப்பமான நிலை, பேச முடியாமை, மயக்கம், வலிப்பு போன்றவை ஏற்பட்டால் அது வெப்பவாதம், அதாவது ஹீட் ஸ்ட்ரோக் எனப்படும் அவசர நிலையாக இருக்கலாம். மருத்துவ உதவி வரும் வரை ஈரத் துணியால் உடலை துடைத்து குளிர்விக்க வேண்டும். உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும். இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் வானிலை எச்சரிக்கைகளை தொலைக்காட்சி, வானொலி மற்றும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் மூலம் தொடர்ந்து கவனியுங்கள். வெயில் அலை பாதிப்பை தவிர்ப்பதில் மிக முக்கியமானது முன்னெச்சரிக்கை. தண்ணீர் குடிப்போம், உடலை பாதுகாப்போம். வெயிலை தவிர்ப்போம், உயிரை பாதுகாப்போம்.
1: சேலம் அரசு பள்ளியில் முதல் முறையாக மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதுகுறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
2: கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று அறிவுறுத்துகிறார் அவை முதாட்டி. கல்வி மட்டுமே ஒருவரின் வாழ்க்கையை தலைகீழாக நேர்மறையாக மாற்றும் என்பதில் யாருக்கும் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. சிறப்பு வாய்ந்த கல்வியை அர்ப்பணிப்பு மிக்க அரசு பள்ளி ஆசிரியர்கள் சிறந்த சேவையாக வழங்கி வருகின்றனர். குறிப்பாக ஊரக பகுதியைச் சேர்ந்த அரசு பள்ளிகள் ஏழை, எளிய மற்றும் நடுத்தர குடும்பங்களின் நம்பிக்கையின் ஊற்றாக திகழ்கின்றன. அந்த வரிசையில் சேலம் மாவட்டம் கொண்டப்பநாயக்கன்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவர் சேர்க்கை தொடங்கி பல்வேறு தளங்களில் தொடர்ந்து சாதனை படைத்து வருகிறது. மாணவர் சேர்க்கையை திருவிழா போல கொண்டாடுவது, சிறந்த மாணவர்களுக்கு விமான பயணம் என பல்வேறு சாதனைகளை படைத்த இந்த பள்ளி தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் முதல் முறையாக பட்டமளிப்பு விழாவினை நடத்தியது. மகிழ்ச்சி பட்டமளிப்பு விழா என்ற பொருண்மையில் நடைபெற்ற இந்த பட்டமளிப்பு விழாவில் 5ஆம் வகுப்பு முடித்து 6ஆம் வகுப்புக்கு செல்லும் 123 மாணவ மாணவியருக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. சிறு மழலைகள் தலையில் தொப்பியுடன் பட்டமளிப்பு விழா உடையணிந்து விழா மேடைக்கு ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்டனர். இதனையடுத்து அனைவருக்கும் மகிழ்ச்சி பட்டங்களை கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் ஆசிரியர்கள் வழங்கினர். உயர்கல்வி மீதான ஆர்வத்தை அதிகரிக்கும் வகையில் இந்த நிகழ்வு நடத்தப்பட்டதாக கூறுகிறார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அந்தோணி.
3: மாணவர்களுடைய உயர்கல்வியை உற்சாகப்படுத்தவும், அவர்களுக்கு கல்வியின் மேல் இன்னும் அதிகமான நாட்டத்தை உருவாக்கவும், பெற்றோர்களுக்கும் தங்களுடைய குழந்தைகள் இப்படி பட்டம் பெறுகிறார்கள் எனவே அவர்களை இன்னும் ஊக்குவித்து உயர்கல்வி வரை பயில்விக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கவும் வகையிலே இந்த விழாவானது நடத்தப்பட்டது.
2: கல்லூரிக்கு சென்ற பிறகே பட்டம் கிடைக்கும் என்ற நிலையில் தொடக்க பள்ளியில் பயிலும் போதே பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக மாணவியர் தெரிவித்தனர்.
4: இந்த பட்டமளிப்பு விழா வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதெல்லாம் காலேஜில் தான் கொடுத்தாங்க, அதனால ஸ்கூலில் 5ஆம் வகுப்பு கொடுக்கறதுனால எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்னோட எய்ம் வந்து டீச்சராக போகிறேன். எனக்கு இந்த ஸ்கூலில் வந்து சாரு பிடிக்கும், மிஸ்ஸை பிடிக்கும், இவங்களெல்லாம் டீச்சராக பார்க்கறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். எனக்கு பாடத்துலலாம் படிக்கிறது, ரீடிங் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு வந்து டீச்சர் ஆகிறது அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும்.
5: இந்த பட்டம் வாங்குறதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்.
2: கல்வி பயிற்றுவிப்பதைப் போலவே வாழ்க்கை பாடத்தையும் மகிழ்ச்சியுடன் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் பயிற்றுவித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
1: புகழ்பெற்ற வீர விளையாட்டான மல்லர் கம்பம் குறித்து எமது விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
6: பண்டை காலத்து தற்காப்பு கலாச்சார விளையாட்டுப் போட்டிகளாக இருந்த மல்லர்கம்பம், சிலம்பம் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுகள் மீண்டும் இளைஞர்கள் மத்தியிலும் குழந்தைகள் மத்தியிலும் இடம் பிடித்துள்ளது. உலக அளவில் 17க்கும் மேற்பட்ட நாடுகளில் கற்றுத்தரப்படும் இந்த தற்காப்பு விளையாட்டு மத்திய அரசின் கீழ் கேலோ இந்தியா உள்ளிட்ட தேசிய அளவில் பல்வேறு போட்டிகளில் இது இடம்பெற்றுள்ளது. சர்வதேச விளையாட்டு வீரர்களை உருவாக்கிய விழுப்புரம் மல்லர்கம்பம் விளையாட்டுக் கழகம் தற்பொழுது 30 நாள் கோடை பயிற்சி தொடங்கியுள்ளது. இதில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்று வருகின்றனர். காலை மாலை 2 வேளைகளிலும் கற்றுத்தரப்படும் இந்த மல்லர்கம்பம் பயிற்சியில் 5

0: வயதிற்கு மேற்பட்ட ஆண் பெண் சிறுவர் சிறுமியர் என அனைவரும் கலந்து கொண்டுள்ளனர். ஜிம்னாஸ்டிக் யோகா உள்ளிட்ட கலைகளும் கற்றுத்தரப்படுகிறது. இது குறித்து இங்கு பயிற்சி அளிக்கும் பயிற்சியாளர் ஹேமச்சந்திரன் கூறுகையில்,
1: இது 44வது கோடைக்கால பயிற்சி முகாம். தமிழ்நாட்டு லெவலில் வந்து பெரிய கேம்ப் இது மலர் கம்பத்தில். கேம்ப் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ராமநாதபுரம், தருமபுரி, மதுரை அந்த மாதிரி வந்து வெளி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்காங்க. இந்த கேம்ப்ல வந்து 100 பேருக்கு மேல இங்க பயிற்சி பெற்றிருக்காங்க.
0: பயிற்சி பெற்று வரும் மாணவி தாஷ்மி கூறுகையில்,
2: சம்மர் ஹாலிடேஸ்ல வந்து சம்மர் கேம்ப் அட்டன் பண்ற லீவ் ஸ்பெண்ட் பண்றது எனக்கு ரொம்ப மனசு திருப்தியா இருக்கு. போன வருஷமும் வந்திருந்தேன், இந்த வருஷமும் வந்திருக்கேன். வந்து நிறைய பயிற்சி கொடுக்குறாங்க. யோகோ, ஜிம்னாஸ்டிக், சிலம்பம், மலர்கம்பம், கயிறு மலர்கம்பம் அப்படி நிறைய பிராக்டிஸ் கொடுக்குறாங்க.
0: உடல் அளவிலும் மன அளவிலும் வளர்ச்சி பெற்று வரும் மாணவர்கள் செல்போன், தொலைக்காட்சி போன்ற நவீன உபகரணங்களை தவிர்த்து மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு கல்வியில் ஆர்வம் காட்ட முடிகிறது என்று உளவியல் ஆளர்கள் கூறுகின்றனர். விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.

0: உடல் அளவிலும் மன அளவிலும் வளர்ச்சி பெற்றோரும் மாணவர்கள் செல்போன் தொலைக்காட்சி போன்ற நவீன உபகரணங்களை தவிர்த்து மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு கல்வியில் ஆர்வம் காட்ட முடிகிறது என்று உளவியலாளர்கள் கூறுகின்றனர். விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ்.
1: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை ஹரியானா மாநில கவர்னர் திரு அஷிம் குமார் கோஷ் மரியாதை நிமித்தமாக புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று சந்தித்து பேசினார். நாட்டில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உட்கட்டமைப்பு மற்றும் சர்வர் ட்ரோன் உற்பத்தி துறைகளில் முதலீடுகளை மேற்கொள்வது குறித்து கூகுள் நிறுவனத்துடன் ஆலோசித்ததாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இந்தியாவின் நம்பிக்கை மற்றும் சுயமரியாதையின் அடையாளமாக சோம்நாத் ஆலயம் திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். வரும் 11 தேதி புனரமைக்கப்பட்ட சோம்நாத் ஆலயத்தின் 75 ஆண்டு விழாவை நாடு கொண்டாடுவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். 12 வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். உலக அளவில் ஏராளமான வேலைவாய்ப்புகளை வழங்கி வரும் கல்வி முறைகளை ஆராய்ந்து தேர்வு செய்து அடுத்தடுத்த வெற்றிகளை அடைய மாணவர்களை வாழ்த்துவதாக அவர் கூறியுள்ளார். ரிசர்வ் வங்கி 500 ரூபாய் நோட்டுகளை திரும்பப் பெற உள்ளதாக இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டுள்ள செய்தி முற்றிலும் தவறானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இத்தகைய எந்தவொரு அறிவிப்பையும் ரிசர்வ் வங்கி வெளியிடவில்லை என்றும் அதிகாரப்பூர்வ தளங்களில் தகவல்களை சரிபார்க்க வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது.
2: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: விஷுவல்ஸ், அனிமேஷன், கிராஃபிக்ஸ் எக்ஸெட்ரா. அண்ட் லெட் டெலிவிஷன் நாட் பி யூஸ் ஃபார் ஓன்லி கேரிங் சவுண்ட்ஸ். வாட் ரேடியோ கேன் டூ, டெலிவிஷன் நீட் நாட் டூ. டெலிவிஷன் இஸ் டு கான்சென்ட்ரேட் மோர் ஆன் பிக்சர் குவாலிட்டி, பிக்சரைசேஷன் அண்ட் வாட் நாட்.
1: With that, we come to the end of this episode of People's Padma on Akashvani. You can share your feedback on the email ID podcast.airnews@gmail.com. You can also listen to this program on News on AIR app and News on AIR official YouTube channel.
2: People's Padma on Akashvani.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: திரைக்கானத்தில் என் சுவாச காற்றை படத்திலிருந்து ரஃபி குரலில், சின்ன சின்ன விஷயங்கள் தருவது பெரிய பெரிய சந்தோஷங்கள், கொஞ்சம் பாடலும் கொஞ்சம் ஆடலும். ஐயா.

0: கட்டணா சுயமகி கட்டுப்பாடு பாரதிய சேனா.
1: திரைகாணத்தில் பாடலை கேட்கும் முன்
2: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
3: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
2: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
3: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
2: 9499933239, 8667672292.
3: மின்னஞ்சல் முகவரி
2: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.
4: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
4: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
3: இந்த கதையில் மாற்றமில்லை,
4: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
3: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க

0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
3: சோனு நிகம் ஹரிணி குரல்களில் ஜீன்ஸ் படத்திலிருந்து ஆண்டுகள் ஆனால் என்ன, நல்ல ஆசைகள் நிறைவேற வயது ஒரு தடையில்லையே. திரைக்காணத்தின் நிறைவு பாடல்.

0: participate in the Somnath Amrit Parv on the 11th of this month at Prabhas Patan in Somnath. Speaking to media, Gujarat State Cabinet Minister Jitubhai Vaghani said that various events will be organized at Somnath as part of the Somnath Amrit Parv, showcasing India's rich cultural and heritage traditions. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலி 100.1 எஃப்எம் கோல்ட். நேர்களே, இப்போது ஒலிவுலா வருவது திரைக்காலம். இதில் இடம்பெறுவது இனிய சுகமான பழைய திரைப்பட பாடல்கள். ஒவ்வொன்றாய் கேட்டு ரசிப்போமா?

0: ஆஹா, ஒன்பது சுவையும் ஒன்னா கலந்து ஒன்பதுதான்மை காதல். இந்த உலகத்தை தூக்கி உருட்டி விளையாடும் உறவுக்கு பேர்தான் காதல்.
1: புரியலையே?

சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானம் கடல்.

0: வலித்த பாடல்கள் இடம்பெற்ற படங்கள் ஆளுக்கொரு வீடு, போலீஸ்காரன் மகள், குறவஞ்சே, பார்த்தால் பசுதீரும், சர்வர் சுந்தரம், புதிய பறவை, காதலிக்க நேரமில்லை, திலகம், சித்ராங்கி, பச்சை விளக்கு, கருப்பு பணம், பொன்னி திருநாள், கர்ணன், பார்த்திபன் கனவு. சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: பாவலன் கவியே, பல்லவன் மகளே, காவலன் மேனி.
2: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே சக்தி சிங். पश्चिम बंगाल में भारतीय जनता पार्टी के पहले मुख्यमंत्री शुभेंदु अधिकारी आज कोलकाता के ब्रिगेड परेड ग्राउंड में शपथ लेंगे। कोलकाता में कल उन्हें भाजपा विधायक दल का नेता चुना गया। श्री अधिकारी राज्य के पहले भाजपा मुख्यमंत्री बनेंगे। गृहमंत्री अमित शाह की उपस्थिति में पार्टी विधायक दल की

நேரம் நள்ளிரவுக்கு பின் 12:10. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை வானொலி எஃப்எம் கோல்டில் இப்போது இடம்பெறுவது இரவின் மடியில். இன்றைய நிகழ்ச்சியில் அவதாரம், காதல் தேசம் ஆகிய படங்களில் இருந்து பாடல்களை கேட்போம். முதலில் ஒலிப்பது அவதாரம் படப்பாடல்கள்.

தன்னா தானா தன்னா தானா. அண்ணே என்னண்ணே அக்கா முன்னாடி எல்லாம் பாட சொல்றீங்க?

0: அரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆச, நாடவு கட்டி ஆட்டம் போட ஆச. ஏன் பொன்னம்மா பொன்னம்மா
1: பொன்னம்மா பொன்னம்மா?
2: என்ன குப்புசாமி நை நைன்னுட்டு?
1: என்ன பொன்னம்மா, நீயாவது வாதகிட்ட சொல்லி என்ன கொஞ்சம் சேர்த்துக்க சொல்லக்கூடாதா?
2: எதுல சேர்க்க சொல்ல?
0: ஏன் பொன்னம்மா பொன்னம்மா, கொஞ்சம் ரக்கம் மண்டு பண்ணம்மா.

ஓப்பண்ணம்மா, ஒரு நல்ல விஷயத்தை பத்தி பேசும்போது இப்படி சொல்லிக்கிட்டு. இந்த பாரு, நீயே என்னை பத்தி வாதக்கிட்ட சொல்லனா வேற யார் சொல்லுவாங்க? நீ இப்ப அப்படிதான் பேசுவ? அப்ப நான் அரிதாரம் பூசிக்கிட்டு கெந்தல கட்டிக்கிட்டு அப்படி மேடையில ஏறனா?

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பை ஆஷிஷ் பி இப்ராஹிம். சீனியர் பிஜேபி லீடர் சுவேந்து அதிகாரி வில் பி த நியூ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். பிஜேபி லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி இன் த ஸ்டேட் எலெக்டட் ஹிம் த லீடர் இன் அ மீட்டிங் ஹெல்ட் இன் கொல்கத்தா யஸ்டர்டே, பேவிங் த வே ஃபார் ஹிம் டு பிகம் த ஃபர்ஸ்ட் பிஜேபி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த ஸ்டேட். Addressing the media, Union Home Minister Amit Shah said Mr. Adhikari's name was proposed at the meeting, and since no other nomination was

செய்யும் தத்த செய்யும் தா செய்யும் தத்த செய்யும் தா தாத்தை தை தாதி தை தை தா தாத்தை தை தாதி தை தை தா தாம் சித்தாம் தை தத்தை தாம் சித்தாம் தை தத்தை தாம் சித்தாம் தை தத்தை தாம் சித்தாம் தை தத்தை தாம் சித்தாம் தை தத்தை தாம் சித்தாம் தை தத்தை தாம் சித்தக நகஜம் தரிக்கிறதக சித்தக நகஜம் தரிக்கிறதக சித்தக நகஜம் தரிக்கிறதக சித்தக நகஜம் தரிக்கிறதக

குத்தக்கு ஜன குண்டி குத்தக்கு ஜன குத்தக்கு ஜன குண்டி குத்தக்கு ஜன குத்தக்கு ஜன குத்தக்கு ஜன குத்தக்கு ஜன குத்தக்கு ஜன குத்தக்கு ஜன குத்தக்கு ஜன குத்தக்கு ஜன குத்தக்கு ஜன குத்தக்கு ஜன குத்தக்கு ஜன குத்தக்கு ஜன குத்தக்கு ஜன குத்தக்கு ஜன குத்தக்கு ஜன குத்தக்கு ஜன குத்தக்கு ஜன குத்தக்கு ஜன குத்தக்கு ஜன குத்தக்கு ஜன குத்தக்கு ஜன குத்தக்கு ஜன குத்தக்கு ஜன குத்தக்கு ஜன குத்தக்கு ஜன குத்தக்கு ஜன குத்தக்கு ஜன குத்தக்கு

தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தகும் தக

நினைவில் இன்றவை நிகழ்ச்சியில் இதுவரை குங்குமம், பார்மகளை பார் ஆகிய படங்களில் இருந்து பாடல்கள் கேட்டோம். சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள், தில்லி அஞ்சல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: அம்நேரிலே 100.1 இது சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு. நிலையத்தில் நேரம் இப்பொழுது நள்ளிரவுக்கு பின் 2:11 நேயர்கள் இனி கேட்கலாம் நெஞ்சம் மறப்பதில்லை.

இந்த நிகழ்ச்சியில் கவரிமான் அழகே உன்னை ஆராதிக்கிறேன் நான் வாழ வைப்பேன் ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியை அலங்கரிக்க முதலில் கவரிமான் படத்திலிருந்து பாடல்கள். முதல் பாடல் இளையராஜா குரலில்.

la la la la la la la la la la la la la la la la la. அடுத்து எஸ் வரலட்சுமி பாடியுள்ள பாடல்.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 2:27:20. 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதிலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை மெருகூட்ட தொடர்ந்து அழகே உன்னை ஆராதிக்கிறேன் படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். பி ஜெயச்சந்திரன், எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் இவர்கள் இணைந்தும் தனித்தனியாகவும் பாடியுள்ள 6 பாடல்களை தொடர்ந்து கேட்கலாம்.

0: அடியான் கொடுத்து வச்சேன், செம்மம் அது கெடுத்து வச்சேன்.
1: நேரம் நள்ளிரவுக்கு இரண்டு மணி 52 நிமிடம் 35 நொடி. 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நான் வாழ வைப்பேன் படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

ரே மாதவ மாதவ சரே மாதவ மாதவ பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத பத

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் ரோஷநகரம் கே மணவாளன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கீரவாணி ராகத்தில் அமைந்த தேவி நீயே துணை, பாபநாசம் சிவன் கீர்த்தனை, ஆதிதாளம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: ஆம் நேயர்களே, 100.1 சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தின் நேரம் இப்பொழுது 5:10 PM.

55 நொடி. 100.1 எஃப்எம் கோல்டில் நேயர்கள் இனி கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சி அலங்கரிக்க முதலில் திருமலை தென்குமரி படத்திற்காக சீர்காழி கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்

நேரம் 5:41:45. புலரும் பொழுது நிகழ்ச்சியில் தொடர்ந்து நல்ல தம்பி படத்திற்காக எம்எல் வசந்தகுமாரி பாடியுள்ள பாடல்